தூள பிட்டியட்ட, அம்புரு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.

0: நேட்டிவ்னு. சிந்து அகநாத்ரே சன சன சிந்து அகநாத் ஒப கேம தினம் www.livefm.lk சைட் எக்கட கேஹிங் ரிசன் சிடி தினந்து ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கர்ண கிளாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூன் இன் ரேடியோ எஃப்எம் யான ஆப் ஹரஹா வகேம தவத் வெப் அடவி கன கொசே ஸ்ரவணே கலஹகி
1: Live FM.